0: நெட் எஃப்எம் கிண்டர ஹண்டேவா விஜானு
1: பார்ட்டி அபட தன்வா கிவ பொடி சோமியா கன்னட நியம சான்ஸ் எக அத ஹரின்னட பெரிஹிந்த மே அபி டபல மாவெம மெதன்ட ஆசி ஒக்கும அதிஹிந்த ஹலோ வெல்கம் கியகிய ஜான்சன் தினவா அதட அத கிஸ்னா கினா புதேகி பார்சல் வலடை வைஃப் இத புதுமை புதுமை தேக்க மாசாய் பார்ட்டி கிராண்ட் லெவல் லோகோடி ஃபார் அவர் லோகம் எவில்ல நேகிசி அபல் பபல்